0: ஆனார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். السلام عليكم ورحمة الله، السلام عليكم ورحمة الله،
1: السلام عليكم ورحمة الله.